சொல்லி ஐயப்பண்ண மான ஐயப்பன் சுட்டு காக்க கொத்தி கடலில் முன்னா பிள்ளர் எடுத்து தட்டா பிள்ளர் தட்டிய

ஜாலம் கேட்டும் கல்யாண பந்தல் தருகிட தருகிட தகிலின் மேலம் ஜாலரத்தாளம் நாதஸ்வர மேளம் கேட்கும் கல்யாண பந்தல்.